சித்தம் நிருத்தம் யோக சேவையா யத்ர சைவாத்மனாத்மானம் புஷ்யன்யாத்மனி துஷ்யதி. யோக சேவையா, யோகனு சேவன் கரவானே காரணே, யோக